0: மச்சி
1: சூப்பர் மச்சி
0: தந்தாச்சி தந்தாச்சி எங்க வீட்டு தங்கத்திலையும் கையில தந்தாச்சி
1: சூப்பர் மச்சி.